தபிரி ரேடியோ கிளாஸ் பிரைஸ் வினர் தபிரி பசி ஆகாஷ்வாணி ஃபல்கே எஃப்எம் சங்காய் சென்னல்தகினி ஹவுசிக் மதமிஷேனிக குடல் தம்ஜுடி அஹான்பதா தபிரசி நிங்கோம்பம் ரூபச்சந்திரன சக்பா ராஜேந்திர ஓக்ரம்ன சேரிங்பா மதமிஷே.

0: நான் லொயிறேன்.
1: யாம்பா
0: அஹிங்ப ஹாய்வசின இறை பாக்கி தபக் கருது சு தௌவ நம்கனி ஹாய்வசி ஐகி தாஜபனே.
1: யாம்பா
0: ஐஹாக்ன இங் கும்ஜா லிசிங் அமக சானிப்பான் மரிபுதரா மாத்தோய் சஜிவு காலேன் தாய்னபா சயோல்த மிரோத் ஓயின சிங்னுங் மனுங்த இமுங் மனுங் கைரோயிலைக்காய் புனுமுக் காய்னதுன லைரப்பா தா தருக்ளும் சூரே.
1: அசுமனி யாம்பா
0: இறை பக் இரம் தம்மிகா போன்மகி பாவ் தாக்கி அதௌப கயாமன தவாயின பொந்தா பீக்கிபகி பாவ் சுபங்கி கரமன பாசிக சகாய் காக்கி
1: சுவேதார்
0: மத்தம் மதுதா தாமர சிங் ஐன பங்கள் தொக்ஷபங்கம்த கயாதவான காங்கி
1: யாம்பா
0: கங்லாத மிதை பிரான் சிங் தக்கி மாலிஸ்கி பிரான் சிங் கக்கி இமாலி வக் மணிப்பூர் மிகா போன்கி
1: சுவேதார்
0: கலக் இதா காயினபத்தனை ஷருக் ஓயிரவ ஐகி புன்சினி சாசிங்குமதி தொம்

0: ꯇꯍꯟꯖꯔꯤꯕ ꯏꯁꯩ ꯑꯁꯤ ꯈꯨꯗꯣꯜ ꯐꯤꯜꯝ ꯑꯁꯤꯗꯒꯤ ꯗꯤꯅꯦꯁꯅ ꯁꯛꯄꯅꯤ, ꯔꯥꯖꯦꯟ ꯌꯦꯡꯀꯣꯛꯄꯝꯅ ꯁꯩꯔꯤꯡꯕ ꯑꯃꯗꯤ ꯁꯒꯣꯜꯁꯦꯝ ꯇꯤꯖꯦꯟꯗ꯭ꯔꯅ ꯁꯩꯔꯥꯡꯕ ꯏꯁꯩꯅꯤ. ꯉꯁꯤ ꯒꯨꯗ ꯑꯥꯐꯇꯔꯅꯨꯟ ꯂꯦꯗꯤꯁꯀꯤ ꯂꯥꯏꯐ ꯐꯣꯟ ꯏꯟ ꯄ꯭ꯔꯣꯒ꯭ꯔꯥꯝ ꯃꯅꯤꯄꯨꯔꯤ ꯐꯤꯜꯝ ꯏꯁꯩ ꯈꯟꯅꯕꯒꯤꯗꯃꯛ ꯊꯝꯖꯔꯤꯕ ꯁ꯭ꯇꯨꯗꯤꯑꯣꯒꯤ ꯇꯦꯂꯤꯐꯣꯟ ꯅꯝꯕꯔ ꯑꯃꯨꯛꯇꯪ ꯍꯟꯅ ꯅꯤꯡꯁꯤꯡꯖꯔꯤ, 8798803293. ஹலோ ஹலோ
1: ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மேம்.
0: குட் ஆஃப்டர்நூன், கனா ஓய்பிரபனோ
1: மேம். மே ஹேங்காங் தௌசோம் லேடிஸ்கி தபா தௌசோம் நே மேம்.
0: ஹாய் தபா, ngasi குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ்கி தரம் த தரம் நோக்சரி கர்ம ஃபிலிம் இசை தாவினிங் பனோ
1: மேம். ஐ திங்க் ngasi சே நாசும் லாங் தி ஃபிலிம் தி புஷ்பா நி நா தப்பா விதின அம்மா வகன அம்மா தோபதோ அது வின தாரி வின ngasi சே.
0: ஹாய், நாசும் லாங் தி ஃபிலிம் அஸ்தேகி புஷ்பா நி நா சக்பசி.
1: ஹாய்
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ, ꯑꯗꯨꯗꯤ ꯏꯁꯩ ꯁꯤ ꯄꯨꯟꯅ ꯇꯥꯃꯤꯟꯅꯕ ꯌꯥꯔꯦꯀꯣ ꯊꯕꯥ
1: ꯃꯦꯝ. ꯑꯗꯨꯝ ꯄꯨꯟꯅ ꯇꯥꯃꯤꯟꯅꯔꯁꯦ, ꯉꯁꯤꯗꯤ ꯋꯥꯈꯟꯁꯨ ꯈꯔ ꯃꯌꯥꯝꯁꯨ ꯂꯣꯏ ꯅꯨꯡꯉꯥꯏꯅꯔꯝꯃꯔꯣ.
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ, ꯑꯩꯈꯣꯏꯁꯨ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯕꯗ ꯁꯔꯨꯛ ꯌꯥꯖꯔꯤ. ꯏꯁꯩꯁꯤ ꯃꯌꯥꯝ ꯄꯨꯟꯅ ꯇꯥꯃꯤꯟꯅꯔꯁꯤ. ꯏꯁꯩ ꯊꯥꯖꯔꯤ, ꯇꯔꯥꯝꯅ ꯑꯣꯛꯆꯔꯤ.